குறிப்பா குருநாய சரத்து மருமகம் குறிப்பிட்டு பார்த்துட்டு இருக்கும் குறிப்பிட்டு சரத்து மருமகம் சரத்து மருமகம்.